கண்ணனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய கங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு